0: அதனால மல்கரதி மன்னஷ்டர் தௌக்கிங்கன்னா சே ஆசனமிடி சவில்ஹானா ஆசனமிடி இன்ஸ்ல சரமில் அவிஷி தாஷா ஓசோ தூசா தேரம் ஆயா தூசர தாசே மல்கராய் தாசே தூசோ தூசர ஷிவிதிகானா ஹோமோ சரோ சிக்கிம் ஷிவிதிகானா
1: சங்கே சல்லை சதே மனுஷ் கடை ஓ
2: பில்கு.